0: அரசளிப்பு விழாவை ஒட்டி இப்பொழுது மாறுவேடு போட்டி தொடங்க உள்ளது. ஔவையாராக வருவது சுகுணா, தகப்பனார் பெயர் ரவீந்திரன். நாட்டு சுதந்திர தந்தை துப்பு அப்துல் ரஹ்மானாக வருவது குமார், தகப்பனார் பெயர் திருவள்ளுவராக வருவது
1: எடுத்துருக்கணும்னு கடைசி மிஞ்சிருந்து துடுக்காட்டு மட்டும் தான்.